ஐபவான் சுபு சந்தியாவாக் அந்தத்து புருது பாரிதி தகுன ஆஸ்திரேலியாவே சிங்கள விகாசன சேவிய மகின் சாடம்பரேங் ஒபைத்தி திரிபாத் கண்ண அடிலேட்ஹி ஒபே மகண்ட அடிலேட் லக்கண்ட குவான் நுதிலி வெடசட்டான துளின் பத்சமக புரா ஹோராவாக கதகிரீமட்டாய் மே சூதானம் 5EBA 103.1 தரங்கமாலா அவசேஹா 5EBA வேர்ல்டு ஹரஹா அப்ப சமக சம்பந்தி சினுபுசில் தினாம இத்தாமத் லெங்கத்து கமேன் பிலிகன்னோ இதிங் அது மெய் மாசே 19 அங்கஹருவாதா சுப்புருது பரிதி வெடசட்டானத் சமக உபயத்தின மம்மு பெஹிதவத் நாயன் பெரேரா இது மே வெசக் மாசே புறாவட் உபயத்தகிறன தர்மதேசனா மாலாவே அது தவசே தர்மதேசனா பார்த்து லபன்னே அடிலேட் ஸ்ரீலங்கா பௌத்த விஹாரவாசி திப்பட்டுகுட விசுத்தி ரத்தன சுவாமின் வகன்சே விசிங் இதிங் ஹுந்தாய் ஏக்கம அது தவசேத் வெந்த வகேம் ஒபட சுப்புருது வெடசட்டான் மாலாவாத் எக்காசு கரகினாய் மே ராத்திரியாமே அப்பி ஒபகே ஆலிந்தே ஒப சமக கத்திக்கிரீமட்ட சூதானமே හොඳයි සේනම් රැඳී සිටින අප සමග ඇඩිලේඩ් ලක්හඬ ගුවන් නුදුලි වැඩසටහනත් සමඟ